4.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது ஒளிபரப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 7ஆம் நாள் மே 21ஆம் தேதி வியாழக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம் தகவல் நேரம், வேளாண் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கை மற்றும் பாரம்பரிய விவசாயம் குறித்து திரு யோகநாதன் அவர்களுடன் நேர்முகம் ஆகியன கேட்கலாம். குரல் அமுதம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் பிறர்க்கு. பொருள் அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கு உரிமை என்று நினைப்பர். அன்பு உடையவரோ தாம் உடைமையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வார். மீண்டும் குரல் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் பிறர்க்கு. குரல் எண் 72, அதிகாரம் அன்புடைமை.

வானிலை அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை அறிக்கை செய்தி தெரிவிக்கிறது. தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. எவ்வி ராணிச்சங்கா நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீவிஜயபுரத்தில் இருந்து சிவராஜ்தீப் மற்றும் லாங்கலன் வழியாக அரங்கச் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மதியம் 12 மணிக்கு அரங்கத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற வழியாகவே ஸ்ரீவிஜயபுரம் திரும்பும். எம்வி ஜாலிபாய் நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ்தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:45 மணிக்கு சிவராஜ்தீப்பில் இருந்து ஸ்ரீவிஜயபுரம் திரும்பும். எம்வி கமோட்டா நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீவிஜயபுரத்தில் இருந்து சகிதீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:30 சகிதீப்பில் இருந்து ஸ்ரீவிஜயபுரம் திரும்பும். எம்வி ஸ்ட்ரைட் டைலண்ட் நாளை பகல் 11 மணிக்கு ஸ்ரீவிஜயபுரத்தில் இருந்து சகிதீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை பிற்பகல் 1 மணிக்கு சகிதீப்பில் இருந்து சிவராஜ்தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே பிற்பகல் 2:30 சிவராஜ்தீப்பில் இருந்து ஸ்ரீவிஜயபுரம் திரும்பும். எம்வி நார்த் பேசியச் நாளை பகல் 11:30 ஸ்ரீவிஜயபுரத்தில் இருந்து சிவராஜ்தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் சிவராஜ்தீப்பிலிருந்து நாளை பிற்பகல் 2 மணிக்கு சகிதீப் செல்லவிருக்கிறது. சகிதீப்பிலிருந்து நாளை பிற்பகல் 3:30 மணிக்கு ஸ்ரீவிஜயபுரம் திரும்பும். எவ்வி ராணி லட்சுமி நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீவிஜயபுரத்தில் இருந்து சகிதீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் சகிதீப்பிலிருந்து நாளையே மாலை 4:30 ஸ்ரீவிஜயபுரம் திரும்பும். எவ்வி கமோட்டா நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீவிஜயபுரத்தில் இருந்து சிவராஜ்தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 23 காலை 5:30 மணிக்கு சிவராஜ்தீப்பிலிருந்து ஸ்ரீவிஜயபுரம் திரும்பும். எம்வி பாராட்டாங் நாளை காலை 7 மணிக்கு ஸ்ரீவிஜயபுரத்தில் இருந்து மாயபந்தர் வழியாக டிக்லிபூர் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 23 காலை 7 மணிக்கு டிக்லிபூரில் இருந்து மாயபந்தர் வழியாக ஸ்ரீவிஜயபுரம் திரும்பும். எம்வி சென்டினல் நாளை 9:00 ஸ்ரீவிஜயபுரத்தில் இருந்து லிட்டில் அந்தமான் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 23:00 லிட்டில் அந்தமானில் இருந்து ஸ்ரீவிஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.

0: விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த.
1: நிகழ்ச்சியில் தொடர்வது வேளாண் உலகம். இன்றைய வேளாண் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கை மற்றும் பாரம்பரிய விவசாயம் குறித்து திரு யோகநாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். சார் பண்ணவா போட்டிங்களா? வணக்கம் அன்பு நேர்களே. இன்றைய வேளாண் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை குறித்து இன்று நம்மிடையே தமிழகத்தைச் சேர்ந்த விதை யோகநாதன் அவர்கள் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. வணக்கம் உங்களுக்கு.
2: வணக்கம். நிலையத்தாருக்கும் வானொலி நேயர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம்.
1: இந்த இயற்கை விவசாயம் இன்றைக்கி வந்து பரவலாக மக்கள் பேசப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அரசாங்கம் மூலமாகவும் இந்த இயற்கை விவசாயத்தை வந்து செய்யணும் அப்படின்னு அரசாங்கம் கூட அதுக்கு முன்னெடுத்து வருகிறது. ஆனால் நாம் வந்து பல காலங்களில் வந்து நம்ம இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்னச்சுன்னா இடையில் வந்து நம்ம ரசாயன உரங்களை பயன்படுத்த ஆரம்பித்தோம், பூச்சிக்கொல்லி மருந்துகளை எல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தோம். இதனால் வந்து மனித குலத்திற்கு வந்து மிக கேடு விளைப்பதாக நம்ம கேள்விப்படுறோம். மீண்டும் நாம் வந்து இயற்கை விவசாயத்தை பேண வேண்டும், செய்ய வேண்டும் என்று நமது அரசாங்கமும் சரி, மக்களும் சரி, தொண்டு நிறுவனங்களும் சரி இன்றைக்கி முயற்சித்து வராங்க. இந்த இயற்கை விவசாயம் என்றால் என்ன? இந்த இயற்கை விவசாயம் எப்படி பண்ணுறது சார்?
2: அருமையான கேள்வி. இன்றைக்கி உலக மக்களும் உலக வர்த்தகமும் சொல்லி இன்றைக்கி ஐசியூவில் இருக்குது. அதாவது மனிதர்களும் விலங்குகளும் அனைத்து உயிர்களுமே இன்றைக்கி எப்படி வாழ்வா சாவா என்ற நிலைமையில் தான் இருக்கிறது. இன்றைக்கி காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். நம்மாழ்வார் வந்து எனக்கு வந்து 2005 நம்மாழ்வார் தெரியும். 2005 இதுவரைக்கும் அமெரிக்க பல நாடுகளுக்கு சென்றுள்ளேன், பல மாநிலங்களுக்கு சென்றுள்ளேன்.
1: நம்மாழ்வாருடைய நீங்கள் சிஷ்யராக? ஆமாம். அவருடைய உங்களுக்கு
2: அவர் 2005 நான் ஒரு இனிப்பாகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து கங்கையை காவேரியை சுத்தம் செய்வதற்காக கங்கை அமராவதி போன்ற புனித நதிகளிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து காவேரியிலே ஊற்றினார். 6 மாநில பெண்களை கொண்டு வந்து திருச்சியில் காவேரியிலே தூய்மை பணி செய்தார். அதன் மூலமாக நம்மாழ்வார் ஈர்க்கப்பட்டு நம்மாழ்வாருடன் நான் பயணித்து பல ஊர்களுக்கு, பல மாநிலங்களுக்கு, பல ஊர்களுக்கு, பல நாடுகளுக்கு சென்றுள்ளேன். இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்துள்ளேன். இங்கே நம்மாழ்வாரை 12 முன்னாடி இங்கே அந்தமான் கூட்டி கொண்டு வந்துள்ளேன். நிறைய நிகழ்ச்சிகளை செய்தோம், பல பள்ளிகளிலும் பேசினார். 11 பள்ளிகளும் வந்தமானில் பேசினார். இயற்கை விவசாயத்தை நடத்துறதுக்கு 6 நிகழ்ச்சியாக நவாடு எனக்கு ஃபண்டிங் கொடுத்தது. அது 6 நிகழ்ச்சியாக காலிகேட் கிராமத்தில் 100 விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயத்தை சொல்லிக் கொடுத்தேன். ஒரு 12 வருங்க

0: இயற்கை விவசாயம் என்ன, அதை பற்றி எப்படி செய்கிறது சொல்லுங்க.
1: ஏன் இயற்கை விவசாயத்துக்கு மாற வேண்டும் என்றால், இன்றைய கட்டாயம், காலத்தின் கட்டாயம். நீங்கள் பார்க்கலாம், ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னரோ 50 ஆண்டுக்கு முன்னரோ பார்க்கலாம், ஒரு ஒரு வட்டாரத்தில் ஒரே ஒரு மருத்துவமனை தான் இருக்கும். இப்பொழுது வீதிக்கு ஒரு மருத்துவமனை வந்துவிட்டன, ஒரு சின்ன குக்கிராமத்துக்கு மருத்துவமனை வந்துவிட்டன, மெடிக்கல் மருந்தகம் பெருத்துவிட்டன. ஒரு பழங்காலத்து ஒரு 25 வருடம் 30 வருடம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் கிராமத்துக்கு யாரோ ஒருத்தருக்கு தான் கேன்சர் புற்றுநோய் இருக்கும், யாரோ ஒருத்தருக்கு தான் சக்கர நோய் இருக்கும். பணக்காரர்களுக்கு இன்று பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒருத்தருக்கு சொல்லலாம், இல்லை பிறக்கிற குழந்தைக்குன்னு சொல்லலாம், நோய்க்கெல்லாம் தாய் சக்கரை நோய். ஏன் நோய் வந்தது காரணம் என்றால், அளவுக்கு அதிகமான நம்மளுடைய உணவே வரகு சாமை தெனை குதிரவாளி கம்பு சோளம் இருங்க சோளம் இந்த மாதிரி உணவு தான் நம்முடைய மழைக்காலம் இல்லாத வறட்சியை தாங்கி வாழக்கூடிய பயிர்கள் சாப்பிட்டு தான் நம்ம முன்னோர்கள் அப்பாயி தாத்தன் பாட்டி முன்னோர்கள் முப்பாட்டெல்லாம் இருந்து சாப்பிட்டாங்க. அவங்க 100 வயது வரைக்கும் எந்த ஆரோக்கியமும் இல்லாமல் கம்பு தின்று கம்பை உண்டாமல் கடைசி வரைக்கும் பல்லு உழுவாம கூட செத்துருக்குறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு டாக்டர் இருக்காங்க. கண்ணுக்கு ஒரு டாக்டர், காதுக்கு மூக்குக்கு ஒரு தொண்டைக்கு டாக்டர், பல்லுக்கு ஒரு டாக்டர், வயிற்றுக்கு ஒரு டாக்டர், நுரையலுக்கு ஒரு டாக்டர், கிட்னிக்கு டாக்டர், இந்த மாதிரி எலும்பு மூட்டுக்கு ஒரு டாக்டர், ஒவ்வொருக்கும் ஒரு டாக்டர் பிரித்து வச்சுருக்காங்க. ஏன் இதை சொல்ல வேண்டேன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய உணவு வந்து துரித உணவு என்ற பெயரில் வந்து பலவிதமான நஞ்சு கலந்த உணவு தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து நாகரீகம் வளர்ந்த காலத்தில் நம்மாறுதல் பாதையை நம்ம செல்ல வேண்டும், அதான் இன்றைக்கி வந்து நம்மளோட சொல்லிட்டு போகிற கோட்பாடு. நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஆடி மாதத்தில் மழை பெய்யும், மழை பெஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, நாற்று போடுவாங்க. நாற்று போடும்போதே இறக்கந்தலை வெட்டி போட்டு நல்ல மாட்டை விட்டு உளுந்து போட்டு போடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, உரத்தை போடுறாங்க, டிஏபி போடுறாங்க, யூரியா போடுறாங்க, பட்டாசு போடுறாங்க, என்னென்னமோ போடுறாங்க. அப்போ அதில் இருக்க நுண்ணுயிர்கள் செத்து போயிடுது. அந்த நுண்ணுயிர் செத்து போட்டுச்சுன்னா நம்மளுடைய மண்ணில் என்ன விளையிறப்போ என்ன என்னென்ன பொருள் விளையுது, அது நச்சு பொருளாக தான் விளையும். ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா, தோட்டத்தில் வாதனார மரம் இருக்கும், வேப்ப மரம் இருக்கும், புங்க மரம் இருக்கும், ஆரமரம் இருக்கும், அரச மரம் இருக்கும், பலவிதமான மரங்கள் இருக்கும். நாற்று போட்டுட்டு நாற்று போட்ட ஒரு 4 நாள் கழித்து நாற்று நல்லா வந்தது போகிறமே, ஒரு 2 ஏக்கருக்கு நாற்று போட்டிருக்காங்கன்னா 2 ஏக்கருக்கு உழவு ஓட்டி கலங்கள்லாம் அடிச்சுட்டு அந்த இலை தலைகள்லாம் வெட்டி போடுவாங்க. இலை தலைகள்லாம் வெட்டி போட்டது பார்த்தா அந்த வயலே அந்த மாதிரி நல்ல துருநாற்றம் அடித்து ஒரு 4 நாளுக்கு அந்த பக்கத்து போக முடியாமல் இருக்கும். அப்போ நல்லா மக்கி இருக்கும், அந்த பயிர் நடுவாங்க. அன்றைக்கி உரம் போடலை, டிஏபி அடி உரம் போடலை, அந்த பூட்டு வரக்கூடிய உரம் போடலை, ஒத்தாப்பில் பூட்டு வரும்னு சொல்லி இப்போ போடக்கூடிய உரம் போடலை, எதுவுமே போடலை. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாட்டு சாணி மட்டும் வண்டி எருக்கூடையில் மாட்டு வண்டி 1 ஏக்கருக்கு 20 வண்டி அடிப்பாங்க, தெளிப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் எடுத்ததுக்கெல்லாம் காலையில் எப்படி குழந்தை பிற கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிறகு நானதுக்கப்புறம் 3வது மாதம் போய் ஒரு ஊசி போட்டுக்கிறாங்க, 4வது மாதம் ஒரு செக் பண்ணிக்கிறாங்க, 5வது மாதம் ஒரு பண்ணுறாங்க, வளைகாப்புக்கு போய் சாப்பிட்ற அந்த மாதிரி வயலையும் நம்ம மாற்றிட்டோம், ரசாயன உரங்களை போட்டு மாற்றிட்டோம். எப்படி பெண்களுக்கு டாக்டர் வந்து வசைப்பாடி பெண் மருத்துவர்களை வாங்க இந்த வேலை செய்யாதீங்க அந்த வேலை செய்யாதேன்னு சொல்லி செய்கிறாங்களோ, அதே மாதிரி வயலையும் அந்த மாதிரி ஐசியூ வார்டு மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிற மாதிரி அந்த உரங்களும் பூச்சி மருந்தும் போட்டால் தான் வயலாகிற மாதிரி வச்சிட்டோம்.
0: சார், இப்போ வந்து என்னென்னா, அந்த காலத்தில் வந்து இயற்கையாக விவசாயம் பண்ணோம் ஒரு காலத்தில், அப்புறம் இந்த ரசாயன உரங்களுக்கு நம்ம மாற்றப்பட்டு அதிலிருந்து நல்லா விளைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மக்களுக்கு கேடு என்பது இன்றைக்கி தான் தெரிய வருகிறது. ஆனால் திருப்பி நிலமனைக்கு வந்து கெட்டு போய் கிடக்கு இன்றைக்கி, ஏன்னா ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்தையும் அடித்து நிலம் கெட்டு போய் கிடக்கு. மீண்டும் அந்த நிலம் பண்பட்டு இயற்கை விவசாயத்துக்கு பண்பட்டு வருமா, அதுக்கு என்ன செய்யணும்?
1: நாம் இது கடந்த 60 ஆண்டு காலமாக நம்ம உரங்களை போட்டு மண்ணை மலடுத்தன்மையாக்கிவிட்டோம். நம்மளுடைய தாய் மண்ணை பூமி தாயே கோபத்துக்கு உள்ளாகிட்டாள், அதனால தான் பருவமழை மாற்றி போயிருது. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த மண் இருக்குல்ல, அந்த மண்ணை நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, ஒரு ஊரில் இருக்கக்கூடிய தானியங்கள் பல வகையாக தானியங்கள் இருக்குது, உரச்சேரிகள் இருக்குது, வரகு சாமை தெனை குதிரை கம்பு இது மாதிரி பலவிதமான சாணப்பை தக்கப்பூண்டு எள்ளு தட்டைப்பயிறு பாசிப்பயிறு உங்கள்கிட்ட என்னென்ன கிடைக்குதோ அந்த கிடைக்கக்கூடிய தானியங்கள்லாம் ஒரு 25 வகையான தானியம் 1 ஏக்கருக்கு, அதை தான் சொல்லியிருக்கோம். பல தானிய சாகுபடி, இதை ஒரு 2 உழவு ஓட்டிட்டு இதை தெளிச்சுட்டு மறுபடியும் ஒரு உழவு ஓட்டி தண்ணி விட்டுட்டேன், ஒரு 20-25 நாள் பக்கத்தில் பாருங்கன்னா கடலை வந்து நல்லா பூ பூத்துருக்கும். அப்போ என்ன பண்ணும், நல்லா மடக்கி உழுவணும், மடக்கி உழுவணும். இப்போ இங்கே அந்தமானில் இது சாத்தியப்படாது, அந்தமானில் சாத்தியப்படாதுன்னா இது தண்ணி நல்லா கட்டிட்டு நீங்கள் இலதலையில் வெட்டி போடணும், உரம் போடாமல் இருக்கணும். தண்ணியை வெளி அங்கே வெளியே மழை பெய்கிற தண்ணியை வந்து தேக்குனாவே நம்ம அந்தமானில் இருக்க சார்ந்தான். இதை இந்த மாதிரி மண் பலப்பட்ட மண், அதாவது மலடான மண்ணை பலதானிய சாகுபடி செய்து செய்யலாம். இப்போ ஒருபடி ஒரே பயிரை பண்ணக்கூடாது, அப்படி மாற்றி பயிர் பண்ணணும். இன்றைக்கி இந்த பயிர் பண்ணிட்டீங்கன்னா, நெல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தாப்பில் உளுந்து பண்ணணும், உளுந்து பண்ணிட்டீங்கன்னா அடுத்தாப்பில் கடலை பண்ணணும். அந்த பருவத்தை பயிர் செய்யணும். அந்த 90 நாள் விளையக்கூடிய நெல்லை அந்த குருவையில் தான் போடணும், 6 மாதம் விளையக்கூடிய நெல்லை சம்பாவில் தான் போடணும். அது மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மண் வளமாக இருக்கும். மலட்டான மண்ணை, அதாவது வளமிழந்த மண்ணை பலதானிய சாகுபடியை போட்டு நம்ம பலபடி சாகுபடலாம். விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா

0: தக்கப்புண்ணு மட்டும் போடுவாங்க. அப்போ தக்கப்புண்ணில் ஒரு சத்து மட்டும்தான் இருக்குது. தக்கப்புண்ணு ஒரு சத்து இருக்குது, உளுந்தில் ஒரு சத்து இருக்குது, கொள்ளில் ஒரு சத்து இருக்குது, எள்ளில் ஒரு சத்து இருக்குது, இப்போ பாசிப்பயிறு ஒரு தட்டு இருக்குது, ஒவ்வொன்றிலையும் ஒரு சத்து இருக்குது. பலதானிய பயிர் சாகுபட்டுன்னா மண் வளம் மிகுந்த மண்ணாகி போயிடும். நீங்கள் கால் வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல பஞ்சுமாக இருக்கும் மண்.
1: இப்போ வந்து அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா சார், மேடு பள்ளம் நிறைஞ்ச பகுதி தான், ஒரு சில இடங்களில் சமமான பகுதிகளாக இருக்கிறது. இந்த மேடு பள்ளம் பகுதியில் வந்து அதிக மக்கள் வந்து தென்னை பாக்கு தான் இப்போ விவசாயம் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னென்னா, உங்களுக்கு மழை காலத்தில் வந்து மண்ணெல்லாம் மேமெல்லாம் அரிச்சிட்டு போயிடுது. இதை எப்படி நம்ம தடுத்து பண்ணலாம், என்ன இந்த மாதிரி அதுக்கு இது பண்ணலாம்?
0: நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். இந்த இப்போ வந்து நாலு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை பல இடங்களில் பார்த்தீங்கன்னா, டிக்கியில் தண்ணி கிடையாது. அங்கே அவங்க இடத்துல பெய்யக்கூடிய தண்ணியை அவங்க இடத்துல குழி பறித்து அந்த இடத்துல தேய்க்கணும். போர்லேயும் தண்ணி இல்லை. இந்த மேல் மண் தடுக்கிறதுக்கான வேலைகள் நிறைய செல்லணும். அவங்க இடம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த 2 அடி 3 அடி ஒரு இந்த மாதிரி ஒரு பாண்டு மாடி வச்சு அடுக்கடுக்காக தேய்க்கணும். ஒரே இடத்துல தேயக்கூடாது. ஒரு எந்த இடத்துல ஒரு 5 சென்ட் 10 சென்ட் இருக்கோ அந்த இடத்துல தேக்கி தேக்கி பலகையோ ஒரு கட்டோ வச்சு வச்சுட்டோம்னா அங்கே இருக்கிற மண் கொஞ்சம் வேகம் குறைஞ்சி வைக்கிறோம். அப்புறம் கீழே வந்து இருக்கிறப்ப நம்ம டிக்கியில் தண்ணி வைக்கலாம், சின்ன மழைநீர் தொட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஒவ்வொரா எல்லாருமே ஒவ்வொருத்தரும் பண்ணணும். இது எல்லோரும் பண்ணால் தான் சாத்தியம். மேலும் இதோட அதாவது எந்த அளவுக்கு சூரியனோட வெயில் பட்டு அந்த மண் சூடாகுதோ அதுதான் உயிரோட்டுள்ள மண். இப்போ நம்ம வெளியில் போகிறோம், அதிகமாக சூடுபடுது, அப்போ ஒரு கொடையை பிடிக்கிறோம், துண்டு போடுறோம்ல, அது மாதிரி எந்த அளவுக்கு சூரியனோட மண் ஆதிக்கம் கீழே போய் ஹீட் பண்ணியிருக்குதோ அந்த அளவுக்கு தான் உயிருள்ள மண். அது கீழே இருக்க உயிருள்ள மண் வராது. அதனால் நம்ம சூரிய ஒளி படுறக்கூடிய மண்ணை நம்ம இடத்துலேருந்து வெளியே விடக்கூடாது. அதுதான் உயிராற்றல் மண், அதுதான் உயிர்ப்பு மண், அதான் அதாவது கருப்ப பை கருப்ப அந்த மண். அந்த மண்ணில் தான் உயிர் வளரக்கூடிய மண் இருக்குது. உயிர் வளரக்கூடிய பாக்டீரியா, அது பயிர் வளரக்கூடிய பாக்டீரியா, தக்காளி செடியை உள்ள பாக்டீரியா, அதில் தான் நுண்ணீர் செய்ய பாக்டீரியா, இன்னும் கோடிக்கணக்கான இருக்குது. அந்த மண்ணை வந்து மேல் மண் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப விவசாயிகள் பொக்கிஷம், அதை பாதுகாக்கணும்.
1: இப்போ வந்து தென்னை மரம், பாக்கு மரம், இதுகளுக்கு அந்த மாதிரி எந்த மாதிரியான இயற்கையான உரங்கள் செஞ்சு போட முடியும்?
0: இல்லை, அவங்க இப்போ அந்த மாதிரி இருக்கிற அந்த நீங்கள் தென்னை மட்டையை எடுக்கிறீங்க, அதை கமுத்து அந்த மண்ணுக்கு கொண்டே போடலாம். தென்னை மட்டையை எடுக்கிறீங்க, அந்த மட்டையை நல்லா தூளாக்கி அந்த மரத்துக்கடியிலே போடலாம். இதை செஞ்சால் போதும். நான் பார்க்குற இடத்துல போகலாம், அப்படி கிடக்குது தென்னை மட்டை, அப்படியே கிடக்குது தேங்காய் கிடக்குது, இளநீ கிடக்குது, அப்படியே கிடக்குது. அதை கமுத்து போட்டால் தான் அந்த நுண்ணுயிர் சாப்பிடும் போட்டு அதை தேங்காய் சட்டையை மடக்கி வச்சிட்டாவே நல்ல மண் பாதுகாக்கப்படும். மேல் மண் கீழே பல்லுயிர் பெருகும், மண்புழு வரும், அந்த பூச்சியெல்லாம் சாப்பிடும். அப்போ மண்ணுக்கு தேவையான பேருடங்கள் கிடைக்கும். மல்ச்சி கொடுக்கும்போது எப்படி நம்ம சட்டை போடாமல் தானே வெளியே போகிறோம், சட்டை போட்டு தானே வெளியே போகிறோம், வெயில் அடிக்கும். அது மாதிரி மண்ணு பூமி தாயும் கோபமாக தானே இருக்கிறா. தண்ணி வந்தாலும் தாங்க முடியாது, குளிரும், வெயில் அடித்தாலும் குளிரும் இல்லை, போகிறது போத்தணும்ல பூமி தாய்க்கு, நம்ம மட்டும் தானே உடம்பு பூமி தாய்.
1: இப்போது டிக்ளிப்பூர் இருக்கட்டும், மாயாந்தர் பகுதியாக இருக்கட்டும், ரங்கத் பகுதியாக இருக்கட்டும், நிறைய பகுதியில் வந்து மக்கள் நெல் விவசாயம்லாம் பண்ணுறாங்க, காய்கறி விவசாயம்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான நீங்கள் ஒரு அறிவுரை சொல்லுவாங்க?
0: நெல் பயிரை பண்ணி பண்ணுறவங்களுக்கு, இந்த வடக்கு பக்கத்தில் பண்ணுறவங்களுக்கு அதாவது கதிர் வைக்கக்கூடிய இடத்துல மழை பெய்யுது, அந்த அதனால் நிறைய பேர் நம்ம நெல் பண்ணுறேங்கிறாங்க. ஆனால் அந்த 6 மாதம் நெல் பண்ணணும் உங்களுக்கு அந்த மழையில் அடிபடாது. அதாவது குறைஞ்ச நாள் உள்ள பயிரில் நெல் பயிரில் பண்ணிங்கனா தான் அந்த மழை காலத்தில் பாதிக்கும். 6 மாதங்களில் 8 நம்பர் இந்த மாதிரி சொல்கிற இடத்துலாம் பாதிக்காது. 6 மாதம் நெல்லாம் பாதிக்காது. நெல் போடக்கூடிய வயலில் கட்டாயமாக மழைநீர் வெளியேற்றக்கூடியான அந்த வாய்க்கால் அமைச்சு வச்சுருக்கணும். தண்ணீர் வந்து அதிகமான தண்ணீர் வந்து நெல்லுக்கு ஆகாது. அதனால் மழைநீர் போகிறதுக்கான இடத்த தண்ணியை வெளியே வச்சுட்டு நல்லா பாதுகாக்கணும்.
1: வரப்பு
0: வாய்க்கால் கட்டாயமாக வச்சுருக்கணும். அந்த தண்ணியை வெளியே போகணும், தெளிவு வெளியே போனால் உங்கள் இடத்துல தேக்கிறதுக்கான தேவையும் இருக்கிற மாதிரி இடத்தையும் வச்சுருக்கணும். தண்ணீரை வெளியேறதுக்கான வேலையை வச்சுக்கணும். அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கணும். நம்ம கிராமத்தில் பார்த்துருக்கலாம், ஒரு சின்ன ஒரே ஒரு ஏக்கர் இருக்கும், ஒரு 3-4 பங்கு பிரிச்சிருப்பாங்க, அவங்க வரப்போ போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வரப்போ போட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து நோய் வாயும் படாமல் இருக்கும். ஒரே இதாக இருந்துச்சுன்னா பூச்சி மீன்லாம் நிறைய வரும். உங்களுக்கு வந்து வரப்பு வாய்க்க வாய்க்கு போட்டிங்கன்னா பூச்சி இந்த போட்டு காத்தோட்டமாக தான் பூச்சியெல்லாம் வெளியே போயிடும். அதான் மகசூல் நல்லாயிருக்கும். அந்த பூச்சிகள் வந்து இனப்பெருக்கம் இல்லாமல் இருக்கும்.
1: இப்போ பூச்சியை பற்றி சொன்னீங்க, இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த இயற்கையான முறையில் என்ன மாதிரியான இதெல்லாம் வழிமுறைகள்?
0: நிறைய பேர் என்னென்னா பூச்சி அப்படியே வந்துருச்சு அப்படின்னாவே கடைக்கு விசகத்து தான் போகிறாங்க. பூச்சி என்பது நம்ம ஒரு 2 வருஷம் நம்ம உயிர் உலகத்தில் இல்லைன்னு வச்சிங்களேன், பூச்சியே வந்து நம்ம உலகத்தை ஆக் பண்ணிடும். பூச்சியே உலகத்தையே ஒரு 5 வருஷத்தில் ஆக் பண்ணிடும். பூச்சி இனங்களை வந்து சில ஒரு 20 நாட்கள், 10 நாட்கள், 25 நாட்கள், 30 நாட்கள் இந்த மாதிரி இருக்கதான் இருக்குது. அந்த அந்த அந்த நிலையை அறிந்து கொண்டு நமக்கு என்ன நெல் பயிரா விஷங்களை அழிக்கவே கூடாது. விஷங்கள்

0: ஆடு மாடு திங்காத தலைகளை எடுத்துக்கொண்டு அதை கோமியத்தில் ஊற வச்சு அடித்தோம்னாவே நன்மை செய்ய பூச்சி மட்டும் இருந்துடும், தீமை செய்ய பூச்சி செத்து போயிடும். அப்போ நீங்கள் விஷத்தை தெளிக்க தெளிக்க பயிர் மேலே பட்டு பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு தின்னு அந்த விஷத்தை தின்னு அவங்க வந்து நம்ம பயிர்களுக்கு பார்க்க கேடு செய்யக்கூடிய பூச்சி தான் பெருகிட்டு இருக்கு. நீங்கள் விஷம் அடிக்கிறனா நமக்கு நன்மை செய்யக்கூடிய தட்டானாகட்டும் பொறிவண்டாகட்டும் பலவிதமான வெட்டுக்கால பூச்சி நிறைய இருக்குது. அந்த நண்பனை நம்ம விஷத்தை அடிக்கும் போது நண்பன் தான் செத்து போகிறான், எதிரி வளர்ந்துடுறான். அதனால் நம்மை தாமே தன்னைத்தானே நம்ம பூமி தாய்க்கு கொல்லி வச்சு கொள்கிறோம். நம்ம தன்னைத்தானே பூமி தாயை நீ கோபத்தாக்கி கொள்கிறோம். கீழே உரத்தை போட்டு கோபத்தை உண்டு பண்ணுறோம், மேலே பூமிக்கு மேலே பயிருக்கு விஷத்தை தெளித்து பூமி தாய் கோபத்தை உண்டு பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணும், அவள் குடிக்கக்கூடிய பொருள் விஷமாக தான் இருக்கும்.
1: இப்போ வந்து நிலம் வந்து பண்பட்டு கிடக்கு, ஏன்னா அந்த விவசாயங்க நிலத்தில் வந்து ரசாயன உரங்களும் பூஜை இப்போ வந்து அதை சரி பண்ண முடியுமா? அதை
0: அழகாக ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று வருடம் காத்திருந்தால் முழுமையாக சரி செய்யலாம். பொறுமை வேண்டும், பொறுத்தால் பூமியால் வரணும். என்ன போட்டதையும் வந்துடணுமே அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பொறுமை இருந்தால் நீங்கள் மலிச்சிக்கு செய்தோ மூடாக்கு போட்டோ இருக்க உரங்களை போட்டோ ஆடு மாடுகளுடைய எருக்களை போட்டோ இல்லை தென்னை மட்டைகள் தூளாக்கி அதை மக்கி போட்டோ மண்ணை வளமாக்கி கொள்ளலாம். ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூணு வருடம் பொறுமையாக இருந்தால் மண் வளமாக்கி விடலாம். பொறுமை தான் வேண்டும். நம்ம எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை வேணும்னு வச்சிருக்கலாம், அது மாதிரி பூமியும் ஒரு தாய் தான். ஒவ்வொரு விவசாயத்தை ஒவ்வொரு பருவமும் குழந்தை நம்ம தாய் குழந்தையாக தான் நம்ம ஒரு பொருளை கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் பொறுமையாக இருந்தால் கட்டாயமாக நெல் வளமாகிடும், நிலம் வளமாகிவிடும்.
1: இப்போ வந்து அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறிகள் வந்து வெளி மாநிலத்திலிருந்து வந்து இங்குள்ளவங்கள்ட இடத்த வந்து குத்தகைக்கு எடுத்து அதில் காய்கறி போடுறாங்க, போட்டுட்டு அதில் வந்து நிறைய ரசாயன பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். இதுதானே மார்க்கெட்டுக்கு வருது, அது நம்ம பரவலாக பார்க்க முடிகிறது. அதைத்தான் வாங்கி சாப்பிட கிடைக்கும் நிலம் இல்லாதவர்கள் மக்கள், நகர்ப்புறங்களில் வாழ்கிற மக்கள் அந்த காய்கறி தான் வாங்கி சாப்பிட்றாங்க. நகர்ப்புறத்தில் வாழும் மக்களுக்கு கிச்சன் கார்டன், அதை வந்து நம்ம சொந்தமாகவே காய்கறி உற்பத்தி பண்ணுறதுக்கு ஏதாவது அறிவுரை இருக்கிறதா?
0: அருமையான கேள்வி. இப்போ ஒரு வேலைக்கு வந்துட்டுருக்காங்க, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கோ தனியார் வேலைக்கோ வரும்போது லஞ்ச் பாக்ஸ் கொண்டுறாங்க, வரும்போது ஒரு பையன் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, போய் பார்க்குறாங்க, தக்காளி வாங்குறாங்க, கேரட் வாங்குறாங்க, பீன்ஸ் வாங்குறாங்க, எல்லாமே வாங்குறாங்க, வாங்கிட்டு ஒரு பையில் கொண்டு போகிறாங்க. இப்போ அவங்க குடும்பத்தில் ஒரு நாலு பேர் அப்படி இருக்காங்கன்னு வச்சிங்களேன், ஒரு சின்ன இடம் ஒரு பத்துக்கு பத்து இடம் போதும், அந்த பத்துக்கு பத்து இடத்துல ஒரு சின்ன செங்கலோ இல்லை மேலே வச்சோ ஒரு பலகையை வச்சோ ஒரு க்ரோ பேக் வச்சோ இல்லாட்டி சிமெண்ட் சாக் வச்சோ செய்யலாம். அதாவது நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் நிறைய பேர் மட்டன் சாப்பிட்றீங்கள, வெளியில் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சிக்கன் மீன் சாப்பிட்றீங்க, அது மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம காய்கறி சாப்பிடுன்னு தெரிஞ்சால் அந்த ருசி இருந்துச்சா எல்லோரும் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பதினஞ்சு நாளில் சிறுகீரை வந்துடும், அந்த சிறுகீரைக்கு மேலே ஒரு வெண்டை செடி வச்சால் முப்பது நாளில் வந்துடும். அதை சுற்றிலும் ஒரு வாங்கிட்டு போய் புதினா வைக்கலாம், ரெண்டு புளிச்சக்கீரை வைக்கலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஒரு இங்கே ஒரு தமிழ்நாட்டிலலாம் நம்ம திருச்சியிலலாம் 500 ரூபாய்க்கு கொண்டு போனால் தான் கட்ட போய் ரொம்பாது. முன்னாடி 50 ரூபாய்க்கு ஒரு குட்டி சாக்கில் வாங்கிட்டு வருவாங்க, இன்றைக்கி இங்கே நான் அந்த மாதிரில கேட்டால் 2000 ரூபா கொண்டு போனால் கூட கட்ட போய் ரொம்ப மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. மக்கள்கிட்ட பணம் இருக்கிறது, வேலை செய்யக்கூடிய ஆர்வம் இல்லை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆர்வம் இருந்தால் மார்க்க உண்டு, மனம் இருந்தால் மார்க்க உண்டு. ஒவ்வொருத்தரும் வீட்டு காய்கறி தோட்டத்தை போடணும். அதோட கத்திரி செடியோட போய் பேசலாம், தக்காளி செடியோட போய் பேசலாம், தண்ணி ஊற்றும் போது பார்க்கும். இப்போ காலையில் ஒரு அரை மணி நேரம் வேலை செய்யலாம், சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் செய்யலாம், ஒரு களைச்செடி பிடிங்கி அதில் வலிச்சிங்க போடலாம், வெங்காயத்தை போடலாம், பூண்டை போடலாம், அந்த சைடில் மண்ணில் சுற்றியில் இருக்கிற ஒரு புதினை நட்டு வைக்கலாம், கொத்தமல்லி தண்ணி நட்டு வைக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் பறித்து சாப்பிட்டோம்னா சந்தோஷமே தண்ணி. இப்போ முன்னாடியெல்லாம் அப்படி தானே, இப்போ கிராமத்தில் இருப்பாங்க, வந்துட்டாங்கன்னா ஒரு நைட்டு வந்துட்டாங்கன்னா விடிஞ்சு ஒரு பொட்டைக்கோழி அடித்து முட்டை உர கோழி பிடிச்சி அடிச்சிடுவாட்டும் சொல்லுவாங்க. சரி அவர் போகிறாங்க, ரெண்டு முருகத்தில் அடிச்சு கூட அப்படிம்பாங்க, இந்த மாதம் வந்து ரெண்டு மாங்காய் ஏற்று கூட அப்படிம்பாங்க, அவரைக்கா ஆடி மாதத்தில் கார்த்திகை மாதம் போனால் அவரை காற்று கொடுப்போம், அது மாதிரி தான். இப்போ நம்ம எல்லாமே நம்ம செய்யலாம், ஆனால் பொறுமை வேண்டும். அவசியமாக அந்த ஆத்மார்த்தம் செய்யணும், போய் நம்ம செடியை வச்சிட்டோம் இன்றைக்கி வெட்டு வச்சுட்டு வந்துடும் நாளைக்கு போய் தண்ணி ஊற்றலாம் நாள் அதை போய்ட்டு அப்பப்போ பார்க்கணும். மூத்தோர்
1: பராமரிப்பு முக்கியம்.
0: ஆமாம், மூத்தோர்கள் சொல்லுவார்கள், ஒரு நாளைக்கு நஞ்சையை 4 தடவை பார்க்கணும், பூஞ்சையை 3 தடவை பார்க்கணும் சொல்லுவாங்க பெரியவர் புத்தமொழி. காலையில் போய் பார்க்கணும், ஏன்னா அடுத்தவங்க காட்டுக்கு தண்ணி ஓடிட்டு போயிடும் நண்டு வலையில், அப்புறம் வயல் வெடிச்சு போயிடும் பகலில். சாயங்காலம் போய் பார்த்தோம்னா தண்ணி இருக்காது, அதனால் காலையிலையும் போய் பார்க்கணும், மத்தியானம் போய் பார்க்கணும், சாயங்காலம் பாய்க்கு போகணும், நஞ்சையை 4 தடவை பார்க்கணும், பூஞ்சையை பொழுதுக்கு போய் பார்க்கணும் அப்படிம்பாங்க. அது மாதிரி எந்த கேட்பார், அதாவது பழமொழியில் நிறைய இருக்குது. நம்ம ஆத்மார்த்தமாக செஞ்சோம்னா கட்டாயமாக பூமி தாயாகட்டும் காயாகட்டும் செடியாகட்டும் கொடியாகட்டும் நமக்கு ஆத்மார்த்தமாக கொடுக்கும்.
1: இப்போ வந்து அடுத்த விதை போடுவோம். விதை வந்து இன்றைக்கி நிறைய மரபணு விதைகள் வந்துருச்சு. இன்றைக்கி முதலெல்லாம் விவசாயிகள் நம்மளே விதை உற்பத்தி பண்ணாங்க, நெல்லாக இருக்கட்டும் அறுவடை செஞ்சப்போ விதை நிலை தனியாக வச்சுருவாங்க, ஒவ்வொரு காய்கறிக்கும் கூட விதை எடுத்து அவங்க வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி கடையில் போய் வாங்கினாத்தான் விதை உண்டு. அந்த விதையிலையுமே மரபணு செய்யப்பட்ட விதைகள் இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கிது, அது போட்டால் மண்ணுக்கும் கூட கெடுதிங்கிறாங்க. இதுக்கு நம்ம மீண்டும் அந்த

0: பழைய முறை வர வாய்ப்பு இருக்கிறதா?
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க நெல், கார்த்திகை சம்பா, மாப்பிள்ளை சம்பா, ஆத்தூருக்கு செடி, இல்ப பூச்சம்பா, 60 அங்குறுவை, இது மாதிரி நிறையா இருக்குது, பூங்காறு இது மாதிரி நிறையா இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துல நெல் விட்டுருக்காங்கன்னா, எந்த இடத்துல குப்பை அதிகமாக கொட்டியிருக்காங்களோ, எந்த இடத்துல அது தண்ணி தேங்காமல் இருக்கோ, அந்த இடத்துல மட்டும் நெல் எடுத்து வச்சுருவாங்க. முதல் நாள் அறுத்துட்டு இன்றைக்கி அறுத்து கிடக்கும், பொழுது கிடக்கும், நாளைக்கு சாயந்தரம் தான், நாளைக்கு பற்றி அந்த மாதிரி வெயில் வந்து தான் இருப்பாங்க. அந்த இடத்த அதை அறுத்து கையில் அடித்து, அதாவது கொண்டு வந்து கையில் அடித்து அந்த நெல்லை நல்லா தூத்தி நல்லா சன்ன சாக்கில் போட்டு கட்டி, வேப்ப இலை வேப்பந்தலையை காய வச்சு போட்டு கட்டி வச்சுருப்பாங்க, இல்லாட்டி குருதில் வச்சு குருது மேலே வந்து அந்த வேப்பந்தலையை காய்ஞ்ச போன இலை நொச்சி இலையை போட்டு வைப்பாங்க, குருது. அதான் நெல், அந்த நெல் தான் நல்ல சுத்தமான நெல். அதே மாதிரி காய்கறிகளை பார்த்திங்கன்னா, நம்ம மண் வீடு இருக்கும், நான் சொல்கிறதுனா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி மண் வீடு இருக்கும், அந்த சாணியை எடுத்து வச்சு அந்த மண்ணில் போட்டு வச்சு அந்த பாகை விதையை போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ நெத்து, அவரை நேற்று எடுத்து சின்ன என்ன பண்ணுவாங்க, பானையில் போட்டு ஒரு பானை மேலே மூடி வச்சு சாணியை போட்டு கட்டி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் செஞ்சாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உடச்சி அந்த அமாவாசனையை காய வைப்பாங்க. எவ்வளோ வேலையாக செஞ்சுருக்காங்க. உளுந்து என்ன பண்ணுவாங்க, உளுந்து வந்து எண்ணெய் தடவி வைப்பாங்க, துவரையை வந்து அப்படியே வைப்பாங்க. அந்த 300 இன்றைக்கெல்லாம் யார்கிட்ட கேட்டாலும் தெரியும், தேவர எண்ணெய் என்னன்னு தெரியாது, பாகலாம் என்ன தெரியும், புடலாம் என்ன, காயை பார்த்தான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால், பழங்காலத்துக்கு திரும்பினா நம்ம பொறுமையாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அந்த அந்த நிலவரம் வரணும். விதை என்பது அதுக்குள்ளே பல விஷயங்கள் இருக்குது, விஷம் கொடுக்குது. இன்றைக்கி சென்னையில் மட்டும் ஒரு 1200 மலர்நீக்க மருத்துவமனை இருக்குது, பதிவு பெற்ற மருத்துவமனை ஒரு 700 தான், பாதிக்கு பாதி பதிவு பெறாத மருத்துவமனைக்கு. தமிழ்நாடு போலவும் இந்தியா போலவும் மலர்நீக்க மருத்துவமனை புற்றுச்சல் பொருள் பெருகி வருகிறது. எங்கள் அந்த பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய கேன்சர் ஆன மக்கள் நிறைய பெருகிட்டு வர்றாங்க, இன்றைக்கி அப்பளவுக்கு படை எடுத்துகிட்டு வர்றாங்க. எல்லாமே விதை விஷமெடுக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் சாப்பிட தான் காரணம். ஆனால் இந்த நிலைமை இப்படியே நீடித்து போனால் மருத்துவ செலவுக்கு, அதாவது உணவு உண்டும் செலவுக்கோ வீட்டு வாடகைக்கு செலவுக்கோ கூட கம்மியாகும், ஆனால் மருத்துவ செலவு தான் அதிகமாகும். இதே நிலைமை நீடித்தால் மருத்துவ செலவு நீடிக்கும், ஆங்காங்கே பலவிதமான என்ன சொல்கிறது, இன்னல்கள், தொந்தரவுகள், பல கடன் தொந்தரவுகளும் வரது எல்லாமே மருத்துவ செலவு தான் வரும். அதனால் மக்கள் வெளிப்பட்டு இருக்க வேணும். இதை ஒரு விவசாயி மட்டும் செய்யக்கூடாது, ஆசிரியர்கள், மாணவர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப கல்வி பல்லூரிகள், அனைத்து தரப்புன்னு சொன்னால் தான் இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஒருத்தருக்கு மட்டும் தட்டின வேலையாக ரெண்டு கை எல்லாருமே சேர்ந்து செஞ்சோம்னா தான், இது வந்து நமக்கான நிகழ்ச்சி கிடையாது, அடுத்த தலைமுறைக்கான நிகழ்ச்சி. இதை எல்லாருமே சேர்ந்து செய்யணும், பலதரப்பட்ட பல துறையும், அரசாங்கத்துறை, தனியார் துறை, உரத்துறை, எல்லாமே சேர்ந்து செய்யணும். அப்போ தான் இந்த விதையாகட்டும் விவசாயமாகட்டும் நல்லாயிருக்கும்.
0: நீங்கள் தமிழகத்திலிருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் தமிழகத்தில் இந்த இயற்கை விவசாயத்துக்காக என்னென்ன பணிகள்லாம் செஞ்சிட்ருக்கீங்க?
1: கடந்த 22 வருடங்களாக பல ஊர்களுக்கும் பல இடங்களுக்கு போயிருக்கோம். அங்காங்கே இருக்கக்கூடிய இயற்கை விவசாயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, இயற்கை இடுபொருளை தயாரித்து கொண்டு கொடுக்கக்கூடிய, இயற்கை இடுபொருளை வைத்து விவசாயம் செய்து அந்த மதிப்பு கூட்டு பொருளக்கூடிய உற்பத்தி பண்ணவர்களை அவரவர்களை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் விதை திருவிழாவை நடத்திக்கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு திருவிழா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உணவு திருவிழா நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மண்டலத்திலையும் விதை திருவிழா இது மாதிரி நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த மூலமாக பல நுகர்வோர் வருகிறார்கள், அதன் மூலமாக பல அதிகாரிகள் வருகிறார்கள், எங்கள் ஊரில் நடத்துன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஒரு 20 வருட காலமும் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு ஓரளவுக்கு ஒரு 30-35% படித்தவர் மத்தியில் போயிட்டுருக்கு, அவங்க தான் வாங்கி சாப்பிட்றாங்க, வாங்கினவங்களே தான் வாங்குறாங்க, புதுசாக வர வாங்குறாங்க, புதுசாக ஒரு தடவை வாங்கினா திருப்பி வர மாட்டேங்கிறாங்க. அதை சாப்பிட்டு பார்த்தவங்க, ருசி சென்று பார்த்தவங்க, குழந்தைகளுக்கு பிடிச்சவங்க அதை வாங்கி சாப்பிட்டு போயிருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு 20 வருஷ காலமாக இயற்கை விவசாயத்தை பற்றி தமிழ்நாட்டில் பேசப்படுகிறது, மக்களும் அறியப்படுகிறார்கள், வாங்கி சாப்பிடுகிறார்கள், எங்களுக்கு ஒரு மனசு நிம்மதியாக இருக்கிறது.
0: விழிப்புணர்வு வந்து
1: விழிப்புணர்வு பள்ளி கல்லூரிகள் நடத்துகின்றார்கள், சாதாரண அரசாங்க பள்ளி நடத்து கொண்டிருக்கிறது, காலேஜ் அதாவது அரசினர் பள்ளியில் நடத்துகிறாங்க, விருதை திருவிழா மேல்நிலை பள்ளி இருக்கக்கூடிய அரசு விருதத்தில் நடத்துகிறாங்க, உணவுத்துறையில் நடத்துகிறாங்க, சிறுதானியத்தில் நடத்துகிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு.
0: இந்த அந்தமான் தீவுக்கு வருவதற்கான காரணம் என்ன?
1: அந்தமான் தீவுக்கு வருவதற்கு நான் 2012 வந்தேன். அங்கே வந்து இதே எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் 2-3 பேர் இருந்தாங்க, விதை வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நம்மளால் வர கூப்பிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. வந்து பார்த்துட்டுக்காக நிறையா விஷயங்களை சொல்கிறதுக்காக தான் வந்தேன், இயற்கை விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் வந்தேன், நாட்டு விதை பரப்புறதுக்காக தான் வந்தேன். அதே மாதிரி நான் வந்ததுக்கப்புறம் தான் இந்த நாட்டு மாடு செமன் கொண்டு வந்தேன். நான் வந்ததுக்கப்புறம் நாட்டு மாட்டு செம்மலாம் கொண்டு வந்து போடுறாங்க. ஒரு தொடர்ந்து 2012-2022 தொடர்ந்து வந்தேன். கடந்த 2 வருடங்களை வரல ஐயா நம்மளை வரை கூப்பிட்டு வந்தேன், டாக்டர் சிவராமனை கூப்பிட்டு வந்தேன், நிறைய நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன். சவுத் அந்தமானில் எனக்கு எல்லாம் நிறைய பேர் தெரியும், நிறைய பல ஊர்களில் பல கம்யூனிட்டிகளில் போய் பார்த்துருக்கேன். இயற்கை விவசாயம் திரும்பவும் தான் நம்ம தமிழ் மண் இருக்குல்ல, தமிழ் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஆரோக்கியமாக இருக்கிற எண்ணத்தில் நான் வந்தேன்.
0: இறுதியாக நமது நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: அனைவருமே மண் காக்கப்பட வேண்டும், வருங்கால தலைமுறைகள் நல்ல ஆரோக்கியமாக வளர வேண்டும், ஆடு மாடுகள் ஆரோக்கியமாக

0: இருக்க வேண்டும். நம் சுற்றத்தார் இதற்கெல்லாம் காரணமே நம் தாத்தா, நம் அம்மாயி, நம்ம பாட்டி, நம்ம பாட்டனார், முன்னோர்கள் என்ன உணவு சாப்பிட்டார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி உடை உடுத்தினார்கள், எப்படி கலாச்சாரத்தை அடுத்த மாநிலத்துக்கு அடுத்த நாட்டுக்கு எடுத்துகிட்டு போனார்கள், என்ன மாதிரி விவசாயம் செய்தார்கள், என்ன மாதிரி வணிகம் செய்தார்கள், அதை உற்று நோக்கினால் உங்களுடைய அவர்களுடைய ஆதரவு, அவருடைய முன்னோர்களுடைய உங்களுக்கு ஆசீர்வாதமெல்லாம் கிடைக்கும். இயற்கை விவசாயம் செய்யணும். நம்ம ஆரோக்கியமான பாரத நாட்டை உற்பத்தி ஆரோக்கியமான பாரத நாட்டை நம்ம உன்னதமான பாரதம், நல்ல உணவு கொடுக்கக்கூடிய பாரதமாக நம்ம கொண்டாடணும். தண்ணீரும் அழிஞ்ச தமிழ்நாடாக கொண்டாடணும். தண்ணீரை சேமிக்கணும், இயற்கை விவசாயம் செய்யணும், அதிகமான உரங்களை போடக்கூடாது, போடக்கூடாது, விஷங்களை தெளிக்கக்கூடாது, கீரைகளை சாப்பிட வேண்டும். என்னோட இதான் என்னோட குறிக்கோள்.
1: உணவே மறந்தாக ஆமாம்,
0: உணவே மறந்தாக இருக்க வேண்டும். ஆமாம், முன்னோர்கள் அதை தானே சாப்பிட்டாங்க. நம்ம இட்லி தோசைலாம் நமக்கு வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தானே இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து டெய்லி சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி நம்ம கையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது. முன்னோர்கள் கையில் தான் நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. முன்னோர்கள் ஜீன் தான் நம்மளை வழிபடுத்தி கொண்டு இருக்குது. அதனால் இயற்கை விவசாயமே சிறந்தது, நாட்டு காய்கறி விலை சிறந்தது, நல்ல உணவு சத்தான உணவுகளே நமக்கு சிறந்தது. தமிழன் வந்து உலகக்கே உலகத்திற்கே உழவை கற்றுக் கொடுத்தவன், தமிழன் வந்து உலகத்துக்கே வாணிகத்தை கற்றுக் கொடுத்தவன், உலகத்துக்கே கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தவன். நம் தமிழன் வந்து இன்றைக்கி வந்து தெற்குடியில் இருந்து கொண்டு நம்ம ரொம்ப வெளியில் இருக்கக்கூடிய கடைகள் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டோம். அதெல்லாம் மாற வேண்டும். ஆரோக்கியமான தமிழ்நாட்டை, ஆரோக்கியமான தமிழகத்தை உருவாக்க இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும். என்னுடைய கருத்து.
1: மிக அருமையாக சொன்னீங்க. நிச்சயம் நமது வேளாண் பெருமக்களும் நம்ம தீவாழ் விவசாயிகளும் கண்டிப்பாக பயன்பெறுவார்கள் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சியில் கலந்துகிட்டீங்க, மிக நன்றி.
0: நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: இதுவரை இயற்கை மற்றும் பாரம்பரிய விவசாயம் குறித்து திரு யோகநாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் வரதராஜன்.
3: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for short service commission information technology entry. Last date for submission is 1st June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit Samriddh Bharat.
2: மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு ரசிகர் தென்கிணம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.